0: சிந்தனையே நொமியன ஹட
1: ஆத்ரங்கின் ஜோதி
0: இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: FM 93.5 FM 93.7 லாகானா ரேடியோ ITN சத்யாக லாகானா
3: ඔබ ගිය දමන් මුලාවී අඳුරේ